0: ཉིན པར རྒྱན ཐན རྒྱལ ཅུ ཤེས པའི ཀྲང མི རྒྱན ནང དང ཐབ ནང རང བཞིན དོ དུ ཆེ ཡོད པ རེད
1: སེ སོ དང དེ ཁོ ཅེ ཀྲང ཞང དེ དེ ལིང ནང ཡོང ལང ཙང རྒྱ དེ པའི ཤེས པའི རྒྱ ཁེ ཆ ཚང ཡེ གེན གེན ཀྲང ཞང དང ཤེས པ ཙེན ཁོ ཤོ བའི ནང ཚོ གས ཐུང ཅ ཤེ ལོ ཉང དོ ཉེ ཁ ཙང ར ལོ མ ཤེས པའི དེ ཁོ ཉེ པ དེ རྒྱ ཁེ ཤེས ཀྱི ནང པ ས ཅན ཁེ ངེ ཡ
2: ཀྲོ དབ དང ཆེ ཨན ཤ ཤུ དོ དེ དུ ཙུ ནམ ན ཡོ ཤེ ན ཆིན དོ ལོ ཉེ ཧོ དོང ཆེ སེ རེ ཨན དེ བ ཤ རོ ར ཚ ཨན ལུ ཤེན ཧ ཆེ མོ ཅ ཐིང དེ ཙམ པ ཐིང དེ བ ར ཤེ དོ བ ཁན ཅི ཐེ ལེ ཡོ ཤེ ན ཆ ཤ ཟོ གེ ཆ ལ ཤ ན ཨན ཁུ རུ དེ ཆེ ཡོ ཤེ ན ཆེ ཤ
1: དེ ཁོ ཇེ ཁུ ཤེ ཇེ ཡོང ས ཡོ ཅོང ཤེ མ ཡིན པ ར ཇུ ནམ ཅིན དོ དོ དང ཤེ ས ཆེ ཇེ དེ ཁ ཁེན པོ ཡིན པེ ཚེས སོ དང དེ ཁོ ཇེ ཅམ པ དང དེ ལེ ཇེ ཉམ དེ ས ནི ས ཐོ དེ ཁེ ཁེ ཤེ པེ ལང ལུ སུ དེ ཉེ་དར དེ་ཁོ་ ནང་གེ་ལ་ང་ངུ་དང་ ལོ་ཅན་ ལུ་ཅོང་དྲི་ཁུ་སོ་ཡེ་སི་ ཤི་པི་ ཁོ་ཁོང་ལ་ ཁེ་ཁེ་ཤི་ནེ་ ཞེན་ཆུང་ཙ་གེ་ལན་སིན་ཐ་ཁེ་ཤ་བ་དང་ ཤེན་ཁོ་ན་ཐོ་གེ་ཉེ་བོ་ཤི་དེ་དུ་ཐོ་དེ་ཐ་གེ་ཐ་ཐ་ཤེ་ཡ་པ་ཤི་ ཅང་ཁོང་གེ་ཚེས་སོ་དང་དེ་ཁོ་ཅེ་ཅམ་པ་ཆང་ཞུ་ཡིན་གེ་ཉེ་དར་ཤོ་ཡོང་ལ་ཁེ་ཁེ་ཤི་དེ་ཐ་ཁེ་ཐོ་བ་ཅམ་ར་ཐ་ཁེ་ཤ་བ་དང་ཐ་ཁེ་མ་ཐོ་བ་ན་ཉེ་གེ་གོང་བ་ཤི་ནེ་ལེ་གེ་ཁ་ཡ་ཡི་ལི་མ་ཐེ་པ་ཤི་ཅུ་སོ་བ་ཤི་རང་ཡོང་ཅན་ན་ ཏ་ཝ་རིན་ནི་ཏ་ཝ་ཆེ་བི་དེ་ཁོ་དང་པོ་ཡིན་བེ་ངོ་ནེ་དེ་ཁོ་ཅེ་ཁེ་ཤེན་ལེ་དེ་ཏ་ཝ་ཐོ་ཏ་ཇ་ཆབ་ཏང་ཡེ་བེ་མང་ཚོ་ཅེ་ནེ་དེ་ཐོང་རིག་པར་ཇ་དེ་ཏ་ཝི་ཐོ་དང་སེ་དེ་མ་ནི་ཏ་ཐ་ཁེ་རེ་ཡེ་སན་ཏོ་ཏ་བ་དང་ནེ་དེ་ཐ་ཁེ་ཚ་གེ་ལང་སེ་ཏ་ཐོ་ནེ་ཡོང་ར་ཤེ་ཅ་བ་ཤི་ཅང་ཁོང་ཅེ་ 在此新月计算不行三里三途的国业党扎定给决胜马拉组别满足了下月地位推上雄业大家采送党的课节也在决胜学者的学者的课呢恰得把胸念满足者同样地位得到胸不行陈光杰采送党的课节里面把电子南家节俺去的课节当走从学者一人决胜了你的系列张梦进这里可能做不当
0: 扎托给人的地区西边那年下个月之后切断了所西边只能进阶到达下特阶前场忙把他拼把头发写给计算不行老多那座人民命比对上的三个比也在中间南林中埃马乡电信林中错学的小科罗里行为南巴拉巴林写不行中末七里都街让前期技能的突出当年小科个人有把当
3: 那么先把车小库特瓦当最小那路街浪库那路把所接里了这是有把的小库东木松就算我自己特别另外去呢三年这干地多了他都应该小库总爱人把那经营了在从事了但他都呢用过那金杂给他了干地多了将他们认为啥了你们七零几讲
0: 多么特别要靠你说那路线有了空气那么要靠这么家里你说那路线浪库那就是有把当要靠得到还是成人从人住自由把的江东门做事的嗯那里人的小哥哥你听不见第一天中组呢埃马想给杨所要靠当做先给乡中组织行第六第一天中组杨所要靠给大家切了当有把的杨所要靠给来切的呢
4: 昌乐总村托了党委埃米切的小康通里的满族群结集通里西的家庭有把的
0: 这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个 yon chanan gen chen xiao kha dang so yin nyam zhe to zo ni le zho song lan qi wa dong de men ju ba dang chi qi jie ran ba yu wa so ga ji la zhe kha ga zhe yong xi yu ba dang qi lin qi bi jin de yin de la la zhe ku ju dang dam zu jong de zhe qi yu ba de nam li zong yin zhe qiu di ye ye di ni ji qi li la zhe ba mi ma dong zhe ji da lu zong ge zho ju ma ngo gu che nga jia nga zhe zong li xi de tu si xi bi e mi zho song dang 以及要送切地东海银大陆总用词要扩建通步中车就上人数有几送百年大大要控通里的埃马向给忙做做用本盆路当全建筑于该电通里生就有百年的路词埃马向给要控等主席当来立就当点 若靠近通力的用本盆路当穿着用于改定通力时纪念当自些有白的闹力中爱马相给象征这些动作节的路安措慢乐别就东修切了动画当若送及比前给人地上一类拉自然在吹些修切了动画节写把马些若靠近的比较样梦吃你当你动了咋不了切了动药大不了若靠中日间你是哈脏总人习送白的
1: 下面三件都提卡起起落。面对这场大两年间，这个七十开立单呢，就这些识别结果，还是白话单。开立我就讲啊，那段早年，当真你这单，忙于帮着了三天，兴州的苏兰那边人的学习，开立季节呢，就来培训当地一边，专门我国同学你去找你谈制作，等到冬至一把些。你去讲，就这中间，开店里面队员的作业话单，没必须冬天先把这单你去找你去，老早单，我把这把。 从年嘞，人看小月少，吃苦闷着味，里面激动加密，逐个人上空的水平，总体来说，见老天把单，心中满足了，理由解，个个都要把心。你去讲包装，看一看看，该顺便。一个责任的有个了，写个白话单，有点做没别，前天来才就去，差点小马子，不像你当我的给了人的水平才过单，昨天天内间那么长了，跟着就把，三天前天天做，视频胖从个别写个点，让他白话心。
3: 你的肉体总给决定作为刚他们识别写个白话单，写个一套，能是有个表达单，这套大把点长的肉体也是着重口的铁道单，年头素质那比童年刚他们识别写个三套个马些，着重口件是把单马少人内在念的，直接写把些。你去讲你们总给这里找手单，可从抢空上面从店家接，用的这把单，到底哪种讲写把些？用的哪？你给店员一家。
0: 每人过夜单，每单路必须识别车间店家黑家锁，三点就把马塞。每收单拉子单，马那卡特罗囊中央，让都识别。每人店家接检查三十八单，递送给他的店的新把西。接了你当年是赞助了，黑马拉也各位接集中了，赶快他先认得了高定币，当场当不认得的，你车内扎上做白接，认得人过做白的。
4: 肉门部正解三零门，娘家装备白了龙皮带。 用了医院节在用单的对吧？当赶快的认得把车，让个子女刚月我也要把车。
0: 三家金牛的出钱多别，赶快认得大家，人车让上可有在用了，娘说心疼。